ஒப்பன் தெய்மத்தம் நான் உராயன் மேரி எஃப்எம் ஐச்சி நம்பர் நைன் அடுத்த இங்கே தப்பி மெய்சு அது மினிசின கொண்டு ஓவா நான் தவறாய்மன் கண்ணின் கோக்கி கத்தன் வாத்தாக்கி அத்தங்கிறாக்கி கோகையை தகவத்தை இப்போ கிந்த முறாம் தவணுவேன்.